0: ஜிதி கட்டத்தோ துளைங்க தரக துன் துன்
1: தேயதோட தாம தேயதோட தாம தேயதோட தாம் தாம்
0: ஏ மண்ணு பாய் மோட்டர் சல்லி பம் பம் பம்
2: மண்ணு பாய் மோட்டர் சல்லி பம் பம் பம்
0: சோ பார்ட்டி ஜாயங்க நெ பேல் பூரி காயங்க அச்சி அச்சி சூர் தோசை ஆகே லடாயங்க அல்லாஹ் மச்சாயங்க புல்லா மச்சாயங்க பேண்ட் பாஜா பாஜே கடம் கம் கம் மண்ணு பாய் மோட்டர் சல்லி பம் பம் பம்
2: மண்ணு பாய் மோட்டர் சல்லி பம் பம் பம்.
3: आज हम न चाहकर भी कई प्रकार के मशीनों से घिरे हुए हैं, चाहकर भी हम मेहनत नहीं कर पाते, लेकिन स्वयं को यदि फिट रखना है तो व्यायाम के अलावा भोजन, स्वच्छता और विश्राम पर ध्यान देना होगा। रोज हमें उचित समय पर भोजन और 6 से 8 घंटे की नींद के लिए समय निकालना ही होगा।
4: एक दो चा चा चा ऐसे बहुत अच्छा।